மொரிஷியஸ் வானொலி அன்பார்ந்த இரசிகர்களுக்கு என் உளம் நிறைந்த ஜூலை மாதத்தின் புதன் கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். ஜூலை மாதத்தில் வந்துவிட்டது. இன்றைக்குதான் முதல் நாளாகும். ஜூலை மாதம் முதல் தேதி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1:01 ஆகிறது. தமிழ் மாட

0: அதாவது இந்த மாதத்தின் ஆனி மாதத்தின் பதினேழாம் நாள் இன்று. 810 கிலோஹெர்ட்ஸ் மத்தியில்களில் மொழி சுவானொலியில் நாளோறும் மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: நம் நிகழ்ச்சியில் வழக்கப்படியாக முதலில் பக்தி பாடலோடு ஆரம்பமாகிறது. இதோ வரும் இப்பக்தி பாடல் கண்ணபிரானை போற்றும் தாலாட்டு பாடல் ஒன்றை கேட்போம். ஆயர் பாடி மாளிகையில்

பக்திமிகும் கண்ணபிரானை போற்றும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இறையருளும் மகிழ்ச்சியும் நம் குடும்பத்திற்கு என்றும் கிடைத்திட வேண்டும். இப்பக்தி பாட்டுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: திரு வள்ளுவரை பெற்றடால் பெற்றடே புகழ் வையகம். வாழ்க மணக்க வந்த வள்ளுவன் வாழ்க. தமிழ் இனிக்க அவர் தந்த திருக்குறளை வாழ்க. அரட்டுப்பால் இன்றைய அதிகாரம். குறள் நிலையாமை, இன்ஸ்டபிலிட்டி. நிறுநாள் உள நொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு பொருள். இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்று அகந்தையே பெருமையாக கொண்டதாகும் என்பதை இதன் பொருளாகும். தட் இஸ் ஆங்கில மொழிபெயர்ப்பு. This world possesses the greatness that one who yesterday was is not today. சரி, வாருங்கள். இக்குறப்பாக்களை பாரத்வாஜ் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு. இதோ கேளுங்கள். நிலையாமை, இன்ஸ்டபிலிட்டி.
1: நிலையாமை
2: L'ignorance qui fait prendre des choses transitoires aux choses éternelles est vraiment crasse. Les grandes richesses arrivent comme les foules au théâtre. Elles partent aussi comme ces mêmes foules.
3: அர்க்காயியல் பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப்ப ஆங்கே செயல்.
2: La fortune est de nature transitoire. Si donc on l'obtient, on doit l'employer immédiatement à des œuvres impérissables.
4: நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பேரின்.
2: Ou ceux qui le connaissent, le temps qui se montre sous l'apparence de jour est, en fait, une scie qui coupe successivement des portions de notre vie. Les bonnes œuvres doivent être pratiquées en toute hâte. Avant que la langue devienne immobile et que les hoquets

0: your ear.
1: நெருநல்லுடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு.
0: Telle est la grandeur de ce monde qu'elle fait dire. Celui qui hier était là n'y est pas aujourd'hui. L'homme immortel n'est rien devant le monde éternel.

0: Est-ce parce qu'elle n'a pas encore trouvé une demeure permanente que l'âme réside temporairement dans le corps?
1: முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி
2: AM2 வானொலி ஒளிபரப்பு உங்கள்
1: முறை சிசு வானொலியில்
2: மங்கையர் ஒளி நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் இனி அவை திரைப்பட வரிசையில் பழமை நிற்கும் காணும் பாடல்கள் உங்களுக்காகவே இது வரும் இளமை காலங்கள் படத்து பாடல் இளமை பருவத்தில் இருவருக்குள் மலரும் காதல் வெட்கம் மற்றும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் ஆழமான தவிப்பை இப்பாடல் விவரிக்கிறது. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசைமைந்திருக்கின்றார்.

அக்கால படத்தில் வந்துள்ள பாடல்கள், இன்சுவை தரும் பாடல்கள், நினைவில் நிற்கும் பாடல்கள், என் இனிய பொன்னிலாவே. ஆம், எக்காலத்திற்கும் அறியாத ஒரு மெல்லிசை பாடல் இது. கங்கை அமரன் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இன்னிசையில் இதோ வரும் இந்த பாடல் மூடுபனி படத்து பாடலாகும்.

மங்கையரே, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல் நலம் குறிப்பு. பூ உடல் நலம், மெடிசினல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளவர், ரோஜா பூ. ஆம், ரோசா பூ. ரோஜாவின் மருத்துவ பண்புகள். இந்த மலர் அன்பை சொல்லவும் மருத்துவத்திலும் பங்கு வகிக்கிறது. ரோஜா மலர்கள் மருத்துவ குணமுடையவை. ரோஜா பூவின் அழகும் மனமும் மக்களே அருவும் பெண்களை பெரிதும் வரும். பொதுவாக ரோசா பூவால் சரும ரோஜாக்கள் நீங்கும்.

நினைவில் நிற்கும் நினைவில் நிற்பவை அக்கால பாடல்கள், அக்காலத்து படத்து பாடல்கள், அண்மையில் பாடல்கள். இதோ புன்னகை மன்னன் படத்தில் வந்துள்ள ஒரு பாடல் கேட்டு கேட்டு எம்போது இருந்து இந்த பாடலை நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கலாம். வான் மேகம் பூ பூவாய் தோவும் தேகம் என்னவாகும். இசைஞானி இளையராஜாவின் இசையில் இசைக்குள் சிற்றா தேன் குரலில் ஒலிக்கும் மிக பிரபலமான ஒரு மழை பாடலாகும்.

இசைக்கிழ்ச்சிற்றவர்கள் பாடிய பாட்டுக்கு அடுத்து இருவரும் இணைந்து பாடும் ஒரு பாடல், அதாவது அடுத்தவரும் பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் எஸ் ஜானகி, காலச்சென்று எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகியோரின் குரல்களில் வெளியான ஒரு எக்காலத்திற்கும் அழியாத கிராமிய மெல்லிசை பாடல் நெஞ்சுக்குள்ளே இன்னொரென்று சொன்னால் தெரியுமா? பொன்னுமணி படத்து பாடலாகும்.

0: வெளியில் சொல்ல தெரியாமல் தவிக்கும் ஓர் இரு கிராமத்து உள்ளங்களில் தூய்மையான அன்பை இப்பாடல் விவரிக்கிறது.
1: நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: பழமொழிகள் முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். There is no downward journey for those who keep trying. மேலும் விதியை மதியால் வெல்லம். Even fate can be won over the brain. That is, don't assume that fate is final. With your intelligence, even fate can be changed. உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்ந்து 1:30 மணி வரை இன்சுவே தரும் பாடல்கள், இன்னிசை திரை, கீதங்கள்.

மௌனம் பேசும் வார்த்தை யாவும். ஆம், அமர காவியம் படத்து பாடல். இக்கால படத்தில் வந்துள்ள ஒரு பாடல், அழகான காதல் பாடல். சௌமியா மகாதேவன் குரலில்.

இதுவரும் இறுதி பாடல். மத்திய வெயிலின் நடுவே இந்த இனிய மெல்லிசைகள் மென்மையான தென்றல் காற்று போல மனதை வருடுகின்றன. ஆம், நாம் வழங்கி வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி தாளம் படத்து பாடலுடன் நிறைவு பெறும் உங்கள் இரவு நிகழ்ச்சி. ஆம், சரியாக இரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் மூன்றாவது இசை அருவி மூன்றாவது நிகழ்ச்சி இசை அருவி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodhanandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசை அருவி புவனேஸ்வரியோடு
9: வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் அமைதியோடும் இசையின் இனிமையோடும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாள் முழுதும் நம்மை சுற்றியிருந்த பரபரப்புகளிலிருந்து சிறிது நேரம் விலகி மனதிற்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் இசை பயணத்தில் ஒன்றாக இணைவோமாக. முதலில் இறைவனை போற்றும் பாடலை கேட்போம்.

மாலை சூரியன் தனது பயணத்தை நிறைவு செய்து இரவிற்கு வழிவிடும் இந்த அழகான தருணத்தில் இசை நம் மனதிற்கு ஓர் இனிய தோழனாக மாறுகிறது. ஒரு நல்ல பாடல் சில நேரங்களில் ஆயிரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை நமக்கு எழுப்பி வருகிறது. அடுத்த பாடலை கேட்போமாக.

வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு பாடல் இருக்கும். மகிழ்ச்சிக்கும் ஒரு பாடல், நினைவுகளுக்கும் ஒரு பாடல், கனவுகளுக்கும் ஒரு பாடல். இசை அதிசயம் என்னவென்றால் அது ஒவ்வொரு விடமும் ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு கதைகளை பேசுகிறது. உங்கள் நினைவுகளை வருட வருகிறது அடுத்த பாடல்.

இரவின் வருகையை அறிவிக்கும் இந்த அமைதியான நேரத்தில் மனதை மெதுவாக வருடும் மெலடிகளுக்கு ஒரு தனி அழகு உண்டு. அந்த அழகை இன்னும் கொஞ்சம் ரசிப்போம். நீங்கள் வீட்டிலோ பயணத்திலோ அல்லது வேலை முடித்து ஓய்வுக்கு எடுத்து கொண்டிருந்தாலும் இந்த இசை உங்கள் இனிய துணையாக இருக்கட்டும்.

வானில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கும் நேரம் இது. அந்த நட்சத்திரங்களைப் போல சில பாடல்கள் காலம் கடந்தாலும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். எத்தனை முறை கேட்டாலும் அலுப்பு தராத இசைகள் நம் வாழ்வின் அழகான நினைவுகளை மாறுகிறது. அடுத்த பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.